0: ஆயிரம் கொண்டாட சூரத்
1: எஃப்எம். ஹலோ சூரத் எஃப்எம் ஸ்பீக்கிங், கால் வரச்சோ.
2: ஹலோ கேஞ்சோ.
3: ஹலோ சூரத் எஃப்எம் ஸ்பீக்கிங்.
0: 101.1